அண்ணன் பிச்சையில் பிச்சுட்டு மூணு பாம்பு விட்டுட்டா கூச்சப்பான் கூட்டாங்கோ தன்னோட உட்காந்து இருந்தாக்கிறேன் பல கூச்சப்பான் சிங்கோ கூறாங்க ஏச்சி ஆச்சு கூச்சப்பாங்கோ பாம்பு உட்காந்துக்கா சிங்காஞ்சிட்டு புட்காக குள்ளி பாம்பு பார்த்தாருங்க ஐஸ்கேங்க நினாண்ணி இன்று ஆயின் பாலோ தன்னா வாங்கத்தாக்கோ அண்ணன் நின்று கூச்சப்பா இன்று புட்டு பாலும் தார வாங்கப்பா ஏச்சி ஆச்சு இன்றும் பா வாழ்த்தா கூச்சப்பா காந்தேனாக்கா பாலோ வாங்காந்து நான் தர கூச்சப்பா சுட்டாங்க இன்றுக்கு புட்கா உழறங்க அலுவலர்க்கும் ஏச்சி ஆச்சு பாம்பட்டுட்டா உள்ள காஞ்சி கொள்ளேன்பா அழ கொள்ளன்பா புட்கா ஏப்னாக்கும் குஜப்பு குஜப்பு டூட்டாங்க இன்றோ ஜிங்கோ மூக்குறிங்க பம்பா சூட்டாக்கு ஏப்னாக்குங்க நாங்கள் நீ ஜிங்கு பம்பா டூட்டா உள்ள காஞ்சினி நாங்கள் நீ தன்னோட சைப்பு குள்ளினி நாங்கள் நீ தன்னு பிக்க உயாகினான் குறைபல்லன் தூக்கராங்கதாக்கும் கிளைன் நீலந்தீதான் உண்டு பல்லி மயக்கு பம்பா டூட்டாங்கு கல்குனி நான் இன்று பல்லல் பாங்கோ இன்றோ புட்கா உழமில்லான் பண்ண பம்பா டூட்டாங்கு பண்ணதா கேங்கலினான் கூறானிச்சார இன்று பல்லல் பாய் வாங்கத்தாக்கு சர்வீஸ் பிஃபாருங்க ஆலாஜி வாங்க பல்லு தானா பம்ப டூட்டங்கு கண்ணி வாங்கத்தாக்கோ சிங்கம் இன்று கூறாச்சார பண்ணதர் வாங்க பாய் பல்லு தானா தானா வாங்கற தூக்கறாங்க கூறாச்சார வாங்கி கூற வாங்கற உயாருங்கோ கூறாச்சார வாங்கி சிங்கம் கூச்சப்பா டூட்டாக்கு குள்ளு அலமலாய் கூற புரியன்பா ஆனுக்கு கூச்சப்பா டூட்டாக்கோ ஆயினி நாங்கள் பல்ல மூணு அருமலாருக்கும் பம்பார் பல்ல இணைந்தாக்கும் புக்குள்ள அறிஞ்சாக்கும் இன்னும் குழு அனுப்பிட்டு மை கே கம்ப்ளைண்ட் சர்வீஸ் அங்கே வாங்கப்பேன் நாங்கள் ஃப்ரீ பண்ணத குள்ளில் பாய் உழை டூட்டாக்கும் பண்ண குள்ளினி யாஜி ஆஜி பம்ப டூட்டாக்கும் குள்ளினி பண்ண புள்ளி ஆஸ்திரேலியன் கம்பெனிக்கு புள்ளிகள் மஞ்சள் பாய் ஆலாஜி வாங்கி நர்சிங் ஹேம்ஸ் ஹங்கே ஃபைஸ் கம்மர்ஸ் ஹெச்ஐசிசி சர்வீஸில் குள்ளும் திங்கள் இன்று மூர்ப்ப நான் சர்வீஸ் இன்று மெஞ்சினி முண்ட பம்ப மெஞ்சினி முண்ட திங்களோட மூர்ப்ப சர்வீஸ் புள்ளி கம்பெனிக்கு மெஞ்சினு போலோ தான் தேவையில்லை ஆனால் இன்று ஏப்னால் பாய் யாதி யாதி பம்ப கஞ்சினி இன்று ஏப்னா தாக்கோ குற வாங்கற உயிரான நீதி தான் ஆனால் குற நாக்கோ தாக்கு பண்ண பே முன்னு வாங்கற சுக்கரா இருக்கும் தாக்கும் சுங்கு பள்ளம் தாக்கும் பம்பா அங்கே வாங்க பாய் முட்டை இன்று தானான ஏப்னால் பாய் இன்று அண்ணன் கூற பேனந்த செல்லு பேனங்க வாங்க பாய் லேட வாழ்க்கை துணி அண்ணன் கூட இயந்தாக்கும் முட்டை இண்டு நடங்க இன்று நான் அண்ணன் வாங்காதங்க அண்ணன் இன்று நான் குள்ளிற்கு முன்னு குள்ளிற்கு ஏஜி அது இன்றோ பல்ல ஏப்ளந்தாக்கும் திங்க இன்று மூக்கு நெஞ்சுயா இன்று இன்றுப்பா தாக்கு தூங்க தாக்கும் பல்ல ஆலாச்சி முறை திங்க இன்று பல்ல உயா குள்ளி கூற பண்ணத தர வாங்கதாக்கும் பல்ல கூச்சப்போ ஆல்டேல்கு இன்றோ நான் வாங்காரங்கும் தாக்கும் குள்ளின் மழ குள்ளன் பார் புட்க ஏல்பினாருக்கும் அவங்கள இன்று போ வாழ்த்தார் மார்பெற்றுட்டா கொள்வன பம்ப கஞ்சனிங் ஹெல்த் கேர் கிளினிக் ஸ்டாஃப் முண்டா ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கண்ணா கூற தரா இன்றும் அண்ணன் ரிங்கன்மா ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட் ஸ்கீமுங்க நம்பர் நாங்காதாங்க 1-800-550-8552 நம்ப 1-800-550-552 குழு இன்று அண்ணன் இந்த நினைக்கண்ணாவா ஹெல்த் கேர் கம்ப்ளைண்ட்ஸ் .gov.au